0: மொரீஷியஸ் வானொலியில் சிறுவர் நேரம் புவனேஸ்வரியோடு. சிறுவர் நேரம் நேரம்
1: வானொலி நேயர்களே, அன்பு வணக்கம். வணக்கம் செல்ல குழந்தைகளே, அன்பான பெற்றோர்களே. 819 கிலோஹெர்ட்ஸில் ஒளிபரப்பாகும் உங்கள் விருப்ப

சிறப்பமான சிறுவர் உலகம் உலகம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நான் உங்கள் தொகுப்பாளி புவனேஸ்வரி. இந்த இனிய சனிக்கிழமை காலை பாடல்கள், கதைகள், சல்ல சிந்தனைகள் மற்றும் சிறுவர் நட்பான பல அஸ்வாரஸ்யமான அம்சங்களுடன் அடுத்த ஒரு மணி நேரம் மேலாக உங்களுடன் பயணிக்க இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியை தடைகள் நீக்கி நல்வளவு வழங்கி விநாயகர் பெருமானின் திருமணத்தோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோமாக.

0: சிறுவர் நேரம்.
1: அன்பு நேயர்களே, நீங்கள் கேட்டது விநாயகர் பெருமானை போற்றும் அழகான பாடல். உலகிற்கு கருணையையும் ஞானத்தையும் வழங்கும் மகாதேவனான சிவபெருமானின் பெருமகையை நினைவூட்டும் வகையில் நேரமாக இருக்கிறது.

அழிவையும் அகத்தையும் ஒரு சேர தாங்கி நிற்கும் பரம்பொருளாக சிவபெருமான் போற்றப்படுகிறார். ஓம் நம சிவாய என்ற மந்திரம் மனதில் அமைதியையும் ஆனந்தத்தையும் தரட்டும். இப்போது சிவபெருமானை போற்றும் அடுத்த பக்தி பாடலை கேட்போமாக.

0: சிறுவர் நேரம்.
1: அன்பான சிறுவர்களே, சிவபெருமானின் அருமிகு பாடலை கேட்டோம். தாயின் அன்பை போல எல்லையற்ற கருணையை வழங்கும் அம்பிகை அம்மனை நினைவு கூர்வோம். தம் பிள்ளைகளை எப்போது காத்து அருள் புரியும் சக்தியின் வடிவமே அம்மன். அன்னையின் அருள் இருந்தால் வாழ்க்கையில் அச்சமில்லை என்று பெரியோர் கூறுவார்கள். இப்போது அம்மனின் மகிமையை போற்றும் இந்த இனிய பாடலுக்கை கேட்போமாக. அடுத்த பாடலை கேட்போம்.

அன்பு நேயர்களே, சக்தியின் பெருமையை எடுத்துரைத்த அம்மன் பாடலை கேட்டோம். இப்போது உலகை காக்கும் அருள் புரியும் திருமால் மகாவிஷ்ணுவின் திருவடியை நினை கூர்வோம். பக்தர்களின் துயரங்களை நீக்கி நல்வழி காட்டும் கருணை கடல் அவர். நாராயணா என்ற நாமம் நம் மனங்களில் நம்பிக்கையையும் நல்ல எண்ணங்களையும் வளர்க்கட்டும். இப்போது மகாவிஷ்ணுவை போற்றும் அடுத்த பக்தி பாடலை உங்களுக்காக வழங்குகின்றோம்.

மதிப்பான சிறுவர்களே, வாழ்க்கையில் வெற்றி பெற பெரிய செய்திகள் செய்ய வேண்டிய அவசியமில்லை. தினமும் சில நல்ல பழக்கங்கள் வளர்த்து கொண்டாலே போதும். பெற்றோர்களை மதியுங்கள். ஆசிரியர்களின் அறிவுகளை கேளுங்கள். நேரத்தை பயனுள்ளதாக செலவிடுங்கள். புத்தகங்களை வாசிக்கும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். முக்கியமாக உங்கள் கனவுகளை

ஒருபோதும் கைவிடாதீர்கள். இன்று நீங்கள் செய்யும் சிறிய முயற்சிகள்தான் நாளைய பெரிய வெற்றிகளுக்கு அடித்தளமாக அமையும். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் என்ற பழமொழிக்கேற்ப எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது உங்கள் மனங்களை வகிழ்விக்க அடுத்த இனிய பாடல்களுக்கு செல்வோமாக. பாடலை கேட்டு மகிழுங்கள்.

அன்பு சிறுவர்களே, அதிகாலையில் எழும் பழக்கம் உங்கள் உடலுக்கும் மனதிற்கும் புத்துணர்ச்சி தருகிறது. காலை நேரத்தில் படிப்பது நிறைவாற்றலை அதிகரிக்க உதவும். எனவே தினமும் சீக்கிரம் எழுந்து உங்கள் நாளை உற்சாகத்தை தொடங்குங்கள். அடுத்து நரி வருது எனும் பாடலை கேட்போமாக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிறுவருலகம் என்னும் நிகழ்ச்சி. மாணவர்களே, சிறுவர்களே, உங்களுக்காக அடுத்த பாடலை நீங்கள் கேட்கலாம். இது 819 கிலோஹெர்ட்ஸ் மொரிஷஸ் வானொலியில் சிறுவருலகம் என்னும் நிகழ்ச்சி. கேட்டு மகிழுங்கள்.

நன்றி. தயவு செய்து மன்னிக்கவும் போன்ற சொற்கள் சிறியதாக தோன்றினாலும் அவை மனிதர்களின் இதயங்களை வெல்லும் சக்தி கொண்டவை. இனிமையாக பேசும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். இனி அடுத்த பாடலை கேட்போமாக.

0: சிறுவர் நேரம் நேரம்
1: அன்பு சிறுவர்களே, சனி ஞாயிறு விடுமுறை வந்துவிட்டால் பலர் அதிக நேரம் தொலைக்காட்சி, கைபேசி அல்லது கணினியில் செலவிடுகிறார்கள். ஓய்வெடுப்பது நல்லதுதான், ஆனால் அதோடு சேர்த்து ஒரு நல்ல புத்தகத்தை வாசிக்கலாம், ஓவியம் வரையலாம், தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றலாம் அல்லது பெற்றோர்களுக்கு சிறிய உதவிகள் செய்யலாம். விடுமுறை என்பது நேரத்தை வீணடிப்பதற்காக அல்ல, புதியவற்றை கற்றுக்கொள்வதற்காக. இது ஓர் அருமையான வாய்ப்பு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இப்போது அழகான பாடல் உங்களுக்காக.

அன்பாரா சிறுவர்களே, ஆராரோ எனும் பாடலை கேட்டீர்கள். நமது தாத்தா பாட்டிகளின் அனுபவங்கள் களஞ்சியம் கொண்டவை. அவர்களின் பழைய கதைகள், வாழ்க்கை பாடங்கள், நல்ல அறிவுரைகள் என்ன ஏராளமான செய்திகள் உள்ளன. இந்த வார இறுதியில் சிறிது நேரம் அவர்களுடன் அமர்ந்து பேசி பாருங்கள். அவர்கள் சொல்வதை கேளுங்கள். அவர்களுடன் செலவிடும் நேரம் உங்கள் மனதில் என்றும் அழியாத இனிய நினைவுகளாக இருக்கும். இதோ அடுத்த பாடல் நரி வருது உங்களுக்காக.

நாம் பேசும் தமிழ் உலகின் மிக பழமையான மொழிகளில் ஒன்று. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இலக்கிய வளர்த்துடன் வளர்ந்து வரும் ஒரு செம்மையான மொழி. வீட்டில் தினமும் சில தமிழ் சொற்களையாவது பேச முயற்சி செய்யுங்கள். ஒரு புதிய தமிழ் சொல்லை கற்றுக்கொள்ளுங்கள். மொழியை நேசிப்பது நம் பண்பாட்டை நேசிப்பதற்கு சமம். தமிழ் பேசுவோம், தமிழை வளர்ப்போம். அடுத்த பாடலுடன் தொடர்கிறது சிறுவர் உலகம் எனும் நிகழ்ச்சி.

நேயர்களே, இன்றைய சிறுவர் உலகம் நிகழ்ச்சியை கேட்ட அனைத்து சிறுவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். கற்றலும் நல்ல பண்புகளும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்வில் என்றும் நிலைத்திருக்க வாழ்த்துகின்றோம். நான் உங்கள் புவனேஸ்வரி இத்துடன் விடை பெறுகிறேன். அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். வணக்கம். அடுத்த பாடலை கேளுங்கள்.

0: This is Radio Marches.
1: Assalamu alaikum. Kim to Mauritius.
2: Namaskar.
3: Shatrandariki Hudiya Purvaka Namaskaram.
4: Ungal anaivarukkum vanakkam.
5: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
4: இசை அருவி புவனேஸ்வரியோடு
1: வணக்கம் அன்பு நேயர்களே, இரவின் இனிய நேரத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய இசை பயணத்தை இறைவனின் திருநாமம் ஒலிக்கும் ஒரு பக்தி பாடலுடன்

இரவு நேரத்திற்கு ஒரு தனி அழகு உண்டு. பகலில் நமக்காக ஓடிய நேரம் இரவில் நம்மோடு அமர்ந்து பேசுகிறது. அந்த அமைதியில் ஒரு கப் தேநீரும் குடும்பத்துடன் அன்பான உரையாடல்களும் இருந்தால் அதுவே வாழ்க்கையின் சிறந்த தருணங்களாகும். அந்த அழகான தருணங்களுக்கு அடுத்த பாடலுக்கு

சில நேரங்களில் வாழ்க்கையின் மகிழ்ச்சி பெரிய விஷயங்கள் அல்ல. வேலை முடிந்து வீட்டுக்கு வரும்போது கிடைக்கும் ஒரு புன்னகையிலும் சாப்பிட்டீங்களா என்று கேட்கும் ஒரு அன்பான குரலும் இருக்கு. அந்த அன்பான உணர்வுகளோடு அடுத்த திரைப்பட பாடலை கேட்போமாக.

இன்றைய நாளில் நீங்கள் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் இந்த இரவு சில நிமிடங்களாவது உங்களுக்காக உங்கள் குடும்பத்தினர்களுக்காக இருக்கட்டும். அந்த நேரங்களை இசையோடு மேலும் அழகாக்கட்டும். இதோ அடுத்த பாடலை கேட்போமாக.

கடிகாரத்தின் ஓசை கூட தெளிவாக கேட்கும். அதுபோல நம் மனதின் குரல்களையும் கேட்க வைக்கும் நேரம் இது. நன்றி உணர்வோடு இன்றைய நாளை நினைத்து ரசிப்போம். அடுத்த பாடல் உங்கள் மனதிற்காக.

நிலவு வானத்தில் தனியாக இருந்தாலும் அதன் ஒளி உலகம் முழுவதையும் தொடுகிறது. அதுபோல ஒரு குடும்பத்தின் அன்பும் அனைவரின் வாழ்க்கையையும் ஒளிரச் செய்கிறது. அந்த அன்பின் வெப்பத்தோடு அடுத்த பாடலை கேட்போவாக.

வானொலி நேயர்களே, இசை அறிவியலும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புவனேஸ்வரி.